0: वाले नौ की मेजर सर्च तो सीओ मर रहे ना तो उससे नम की चांग रे याग दान दें जो ठीक मन मन पी दीदी शुगल कंट्रोल पे दे वे सर्च है ना ठीक क्लिक ली तो चेन किमजान जो गा दान दने चेन सुम सब के शादे ना दिने किमजान जो गा की कोई नमजान की छेश ती मिंगो Jodi Sultan, Sosu Kangli and Sergio and Tensuganga Tom Jenna, Shizushi Kutsu. That in only Chasan, the Mangutu Kishayung Dia, Sendres Dola, that you dribble to the Gain and Ra, Chidva. That's how what the Lagani Chasan, Jay Mashi, Junji Kang with the Jen to put a busy apple to Chen Kapcha with you. Then dribble city Manguli when. Tā tīng sāng bēnchū pēkē shūk chab chīndē bā, tā mī rē kī mōtā shē mātāng tsū pāgā lō, yā mī chīk, mī nyā sī yō nē, mōtā shā sī mē kio sū rū chīk, wā tīng rē kī kānyī tīng rē, yā dū shē nē, kānyī sāb chī tū chā chā yōng dō lō, tā tēn zū tō nē chā shē nē, chīk yū gu chū yī bā, chā chī chā pē wū yī lē ngā bā, chīk zōng mī mā sī shūng bā, tēn zū lē ngā tū tā bā, Tujhe rao samjha rao tujhe dungyo. Chigin dhruva sukta kya ayar sotba tujhe mana patsu kankal chigin lanyan tso sang sotche. Tohon kondru mang chine sangi kyori zati mang ligwa. Ta zodi kyori chie kwaya di kansin nilinda namgyuro. Tenzu yabuja tuyen zangzha di yabuja. Angdangbu zangzha cha. Ta chigin nilinda ne chasha nilidik nganzuigi. Payuigi ta chik tingungi le kambu yore vi kushu yore ta diba ne kar tingdu ne chokzika diba chik chen ale kundruingi xe ne ma xe ne xe de xe de saha chen chik rangma bukumi ta chik shokpa ne cha cha ne le chik nganzui pachu ne ba ta chik maayi nenda chuli nenda gangami chilo yi chomra ne nge kyo ta chen nganzui di bize dabke yagay bukum ta diba ne chik Sajinyakwarase, Maharato, Zambarato, Dija, Jamdunang, Sagajan, Kwa Shene Mashinele, O Mizandi Yavno, Namgyu Yavno, Chema Yunginda Sagajan, Kuranzu Kuranzu Patsu, Gijinda Chaje, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, Jan, 俺是迷龙伯主的，这几个，对吧？光背的话嘞，经常整个要的，当不弄是几个，你不弄是几个，俺爹俺自己，啊，可不就是这是吧？那就是的，点着俺做你妈的，要的就差不，要的的地米给拉过去，到他们这这种当，可是个里头，说得了出什么钱？这个那年用的打发一日下，打乱打发一日下，长得没多钱，弟弟。 미코니뇽뇽뚜고다디덴장안들다 Jemchang sosol goshikib. Ngondu che tonyum bus benju. Benju tonyum peke tonay tol. Da di lagdi yagu shivzino. Gage ne che na dres che dingi morsi sikulwa. Da morsi di nganzi yinjin jiegi samul tus tongyo. Da nganzi mangzolan los ke dili. Mi lungba da nganzi ten dugus ke mindu nganzi ganga chayin tsangcha. Da zol tindri yagu che.
1: Rồi,刚刚长得也不错，小区那么就也不对，我都接上的，人民银行这边就的，别给用过是，都签老师去，当然自己，他们的物业拆迁那里，对吧？他七楼也交给，但如果这个明白，但得来一套那一年了，哦，边就别给当那压根个老中介去，当然自己就年东西十几多的吧，哦，一家六个么事钱呢，这个自己。
0: Benju 当然这些一家十个模式是这些反正这些啊那个的作用就是也车上小的多啊这个他的这什么的这个他的这个他的三分钟啊点子啊这你都你说这几年出了我们这里就是有吧啊那车上的钱呢车上记录是吧那是不是记录呢你车上的这个的啊大学生
1: 就农民的老药剂各地出来创业者家的设施的搞出来的这种业那叫做人民的结果那个但是你也都在国家的干的是的这个老节目农民的刚刚民工业人士是没有干的但都在你这别的什么的呢但安达我感觉这种业比较老不及当着结果多了
0: 但是家的生意呢，现在就按这个，饲料的呢，然后电子刚刚这个，哦，说白了这，但场地电子是吧？但电子前面修了呀，也养家快的，过么的电子，城里这电用的养，后来小路要拆门都，也按照别个亲戚快的小路拆，我的这，那当中还是一个，快家长的。 但是老几克是来吃面吧，电脑吃香，那边就便宜的，也不重视。但人都是呢，嗯，手机给手机呢吃香呢，比过去过么从早接的，吃给的，哦，过通知些，都是那个来给从我们叫去，嗯，这样那个来给上面接，快点说不接见，比那吃给的过通知都见，热死，那个来一起搞着吃不了些。 都见，这个手机，管他地址也别，他可能是单位也是啥子，但是适当的要不得吧？俺们俺这三年嘛三年，我这个什么的东东是我都是，但起码让郎中吃兄弟应当是，名啷个吃的？啷个吃的？哦，啷个吃的？也起码我是让郎中吃兄弟，可能是还用应当是，我都是一个，那这个。
1: 对吧？干年的三六节，这从那么点子过来的，他该吃不吃吧？那都叫你，嗯，说不接一套。那等到那讲那大学生创业几年前呢，嗯，学习学了对吧？嗯。那你都叫，嗯，我都叫说不接那吃些呢，俺自己他就都是接。那我这搞不清楚，但实际上嘛，他个里个里，说起我也抓头发。
0: 过了段时间，八个米，几九年、两年的，那九年的人些，哎，年年的人嘛，不是，反正上当去，老师也不给，嗯，这，可能变成当不少的，这边没弄就是嘛，就这把，先不看些样，这个，加上是我点的样，这个，怕东来的，人心的受不了些，嗯，都像这个，像那同样的，像这家那样的。 那古老一年，咱就到的吧。当能新一季，工资的也怕多多了。但那俺这不点那钱，当这的钱也没种种也活了起来，俺都是干交了些，没天钱，俺都是节约了。